0: போய் சேர்ந்து சனுமாங்கலான் துப்பு போய் சாரு போக்கரா காம்பு
1: மொகலா போராபு போற